நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய ஓம் நம

நேரம் 5:31. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து கோட்டை மாரியம்மன் படத்திற்காக ஸ்வர்ணலதா பாடியுள்ள பாடல்.

0: அடுத்து ராஜாதி ராஜா படத்திற்காக மனோ பாடியுள்ள பாடல்.
1: சிலு சிலு வெனக்குளிர் அடிக்குது, அடிக்குது சிறு அரும்புகள், மணல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz பண்பலையில் ஒலிக்கவிருப்பது தேனிசை பக்தி பாடல்கள் நிகழ்ச்சி. தொடக்கமாக சீர்காழி கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல்.

0: ஒலிக்கேற்கும் பாடலை பாடியிருப்பவர்கள் ஏஆர் ஷேக் முகமது, எல்ஆர் அஞ்சலி.
1: அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர்.

0: தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். திடக்கழிவுகளை மறுசுழற்சி செய்ய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த

மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பொதுமக்களுக்கு மேம்பட்ட போக்குவரத்து வசதிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தூய்மை இந்தியா இயக்கத்தின் இரண்டாம் கட்ட நடவடிக்கைகளை திறம்பட அமல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் பிரதமர் தலைமையில் நடைபெற்ற பிரகதி கூட்டத்தில் பேசிய அவர், இந்த இயக்கத்தில் மக்கள் பெருமளவில் பங்கேற்பதை ஊக்குவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். உள்கட்டமைப்பு

0: அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். உள்கட்டமைப்பு வசதிகளின் உருவாக்கத்தை கடந்து தூய்மை நடவடிக்கைகள் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்க செய்வதுடன் தொடர்ந்து அவற்றை கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். கழிவுகளை மறுசுழற்சி செய்வதற்கான கோவர்தன் ஆலை உட்பட திடக்கழிவு மேலாண்மை தொடர்பான உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். இக்கூட்டத்தில் ரயில்வே, மின்சாரம், சாலை உள்ளிட்ட துறைகளில் 9 மாநிலங்களை உள்ளடக்கிய 30,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 7 முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களை பிரதமர் ஆய்வு செய்தார். பொருளாதார வளர்ச்சி, பொதுநலன் போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்கள் உரிய காலத்திற்குள் நிறைவு செய்வதுடன் பல்வேறு முகமைகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு மற்றும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது ஆகியவற்றில் கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து பிரதமர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். நாட்டில் பெட்ரோலிய பொருட்களின் விநியோகம் சீராக உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் மக்கள் இதுகுறித்து பதற்றமடைய தேவையில்லை என்றும் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையிலும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். உணவுப் பொருட்களின் விலையை தொடர்ந்து கட்டுக்குள் வைத்திருக்கும் வகையில் விவசாயிகளுக்கு உரங்கள் மற்றும் இதர அத்தியாவசிய வேளாண் பொருட்கள் போதிய அளவில் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். முன்னதாக மேற்காசியாவில் நிலவும் சூழல் குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட அமைச்சர்கள் குழு கூட்டம் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. வேளாண் துறையின் வளர்ச்சிக்காகவும் விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காகவும் மத்திய அரசு தொடர்ந்து பணியாற்றி வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார். முக்கிய பயிர் வகைகளின் உற்பத்தி குறித்த 3வது மதிப்பீட்டு அறிக்கையை புதுதில்லியில் அவர் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், வேளாண் விளைபொருட்களின் உற்பத்தியில் சாதனை படைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக கூறினார். நாட்டில் உணவு தானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், வர்த்தக பயிர்கள் உற்பத்தி வலுவான நிலையில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முக்கிய பயிர் வகைகளின் உற்பத்தியை அதிகரிக்க ஏதுவாக இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்தின் ஆய்வுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறினார். தியாகத் திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி நாடு முழுவதிலும் உள்ள மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு தொழுகைகளில் ஏராளமானோர் பங்கேற்றுள்ளனர். மத நல்லிணக்கம், சகோதரத்துவம், ஈகை ஆகியவற்றை வலியுறுத்தும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி சென்னை மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்கள் தொடர்புடைய காணாமல் போன குழந்தைகள் குறித்த வழக்குகளில் உதவி புரிய பாரா சட்டப்பணி தன்னார்வலர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளதாக சட்டப்பணி ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தகுதி வாய்ந்தவர்கள் இதற்கான விண்ணப்பங்களை அடுத்த மாதம் 1ஆம் தேதிக்குள் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு அலுவலகத்திற்கு அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் மற்றும் பேருந்து நிலையங்களில் பொதுமக்களுக்கு போதிய வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் போக்குவரத்து துறையை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர், அரசு போக்குவரத்து கழகங்களின் வருவாயை அதிகரிப்பதற்கான வழிவகைகள் குறித்து ஆய்வு செய்து நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போக்குவரத்து துறையை மேம்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பேருந்துகள் நிற்கும் உணவகங்களில் பரிமாறப்படும் உணவுகளின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்றும் பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் வலியுறுத்தினார். மனித வனவிலங்குகள் மோதலால் ஏற்படும் உயிரிழப்பை தவிர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள வனத்துறை தலைமை

0: தலைமையகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மனித வனவிலங்கு மோதலால் ஏற்படும் உயிரிழப்பு மற்றும் பயிர் சேதங்களுக்கு வழங்க வேண்டிய நிவாரணத் தொகையை விரைந்து வழங்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். வனத்துறையின் செயல்பாடுகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் அனைவரும் இணைந்து பங்காற்ற வேண்டும் என்றும் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்தார். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 40°C இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் திண்டுக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திண்டுக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழையானது கொட்டி தீர்த்தது. மாநகராட்சி பகுதிகள் மற்றும் தோமையார்புரம், செட்டிநாயக்கம்பட்டி உள்ளிட்ட கிராமப்புறங்களிலும் பெய்த இந்த மழையினால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. மழையின் காரணமாக நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து விவசாய நிலங்களுக்கு புத்துயிர் கிடைத்துள்ளதால் திண்டுக்கல் பகுதி விவசாயிகளும் பொதுமக்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆகாசவாணி செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: எத்தியோப்பியாவில் நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலையொட்டி நடத்தை விதிமுறைகளை கண்காணிப்பதற்காக ஆப்பிரிக்க யூனியன் தேர்தல் பார்வையாளர் குழுவை பணியமர்த்தியுள்ளது. வெளிநாடுகளில் உள்ள நேபாள மக்களுக்கு ஆன்லைன் வாயிலாக தூதரக சேவைகளை வழங்கும் நோக்கில் புதிய மொபைல் செயலி ஒன்றை அந்நாட்டு அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. காங்கோ நாட்டிற்கு இந்தியா அளித்துள்ள அவசரகால மருந்துகளுக்கு ஆப்பிரிக்க நோய் கட்டுப்பாட்டு மையம் வரவேற்பு தெரிவித்துள்ளது. இந்திய பங்களாதேஷ் எல்லைப்பகுதிகளில் வேலை அமைப்பதற்காக 149.79 ஏக்கர் நிலத்தை மேற்குவங்க மாநில அரசு எல்லை பாதுகாப்பு படையினரிடம் ஒப்படைத்துள்ளது. இந்தியாவில் இஸ்லாமிய பெண்களுக்கான உரிமைகள் குறித்த அறிக்கையை உள்துறை அமைச்சகத்திடம் தேசிய மகளிர் ஆணையம் சமர்ப்பித்துள்ளது. அணைகள் பாதுகாப்பு குறித்த ஒருநாள் பயிலரங்கை தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையம் புதுதில்லியில் நேற்று நடத்தியது. தூத்துக்குடி மாவட்டத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான சிறப்பு முகாம் ஜூன் மாதம் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் நத்தப்பேட்டையில் அமைக்கப்பட்டு வரும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா நேற்று ஆய்வு செய்தார். கரூரில் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோயில் வைகாசி பெருவிழாவையொட்டி கம்பம் ஆற்றில் விடும் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருநெல்வேலி நெல்லையப்பர் திருக்கோவில் உண்டியலிலிருந்து 28,64,000 ரூபாய் ரொக்கம், 29 கிராம் தங்கம் மற்றும் 927 கிராம் வெள்ளி காணிக்கையாக கிடைத்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-15 என்ற செட் கணக்கில் சீனாவின் லூ குவாங்ஸுவை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். திடக்கழிவுகளை மறுசுழற்சி செய்ய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பொதுமக்களுக்கு மேம்பட்ட போக்குவரத்து வசதிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: இயம் ஆகாஷவாணி. சம்ப்ரதி வார்த்தாஹ ஸ்ரூயந்தாம். பிரவாச்சிகா நிதி ஜா. अथ वार्ताः. प्रधानमंत्री नरेंद्र मोदी स्वच्छ भारत अभियानम 2.0 इत्यस्य प्रभावपूर्ण क्रियान्वयनस्य आवश्यकतामुद्दिश्य सबलं प्रोक्तवान् यत् अभियानम् आधारभूत संरचना निर्माणमतिक्रम्य नियमित निरीक्षणेन नागरिक सहभागितया अथ विभिन्न हितधारकाणां समन्वयेन मापन योग्य परिमाणान् सुनिश्चितं कुर्यात्. नवदिल्ल्याम् 51वें प्रगति उपवेशने अध्यक्षतां कुर्वन् श्रीमोदी राज्येभ्यः निर्दिष्टवान् यत् अपशिष्ट प्रसंस्करण संयंत्राणि सहैव गोबरधन संयंत्राणि च सम्मिलितं कृत्वा कठोर अपशिष्ट प्रबंधन संबद्धानां आधारभूत परियोजनानां कार्यं शीघ्रं पूर्णं कुर्वन्तु.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு
1: நிகழ்ச்சி நிரல். நேயர்கள் இணைந்திருக்கும் 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 7:25 திரையிசை, 7:30 ஆத் சவேரே, 8:30 திரைகானம்,

ஒன்பது மணிக்கு அரங்கிசை, ஏ எஸ் முரளி அவர்களின் பாட்டு, பக்கலா ராம்தாஸ் அவர்கள் வயலின், கல்லிடைக்குறிச்சி எஸ் சிவகுமார் அவர்கள் மிருதங்கம், எஸ் சுனில்குமார் அவர்கள் கஞ்சிரா. 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லை பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி. நண்பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகானம், 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர், லக்ஷ்மி ரங்கராஜன் அவர்களின் பாட்டு, டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், எஸ் பாலசங்கர் அவர்கள் மிருதங்கம். 2:30 முதல் 4 மணி வரை திரைகானம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் ஸ்ரீராம் ரவிச்சந்திரன் அவர்களின் வீண இசை கேட்கலாம், திருக்கோகர்ணம் ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை இசை, 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ், பயோடைவர்சிட்டி எர்த்ஸ் ஐடென்டிட்டி வி காவ்யா வழங்கும் உரை, மெமரபிள் ஸ்டோரி சொல்பவர் எஸ் கோகுலப்ரியா, மியூசிக்கல் டேலண்ட் ஏ லித்திகா ஸ்ரீயின் பாட்டு, ஹெல்த் ஃபர்ஸ்ட் லைஃப் அட் இட்ஸ் பெஸ்ட் உரை வழங்குபவர் ரியா கேத்தரின், இவை யாவும் பட்ஸ் அண்ட் பிளாசம் நிகழ்ச்சியில் 7:10. 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கண்ட்ரி வைட், 9:45 இன்சைட்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 மேற்கத்திய இசை, 11:10 திரைகானம். இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்கவும் வேளாண் துறை சார்ந்த வர்த்தக நடைமுறைகளை மேம்படுத்தவும் அரசு உறுதியுடன் உள்ளதாக திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நிலத்தடி நீர் ஆதாரம், நீண்டகால நீர் பாதுகாப்பு போன்ற திட்டங்களை மாபெரும் மக்கள் இயக்கமாக மேற்கொள்ளப்படுவதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் கிராமப்புற குடிநீர் விநியோகம், நீர் ஆதாரங்கள் மற்றும் பாசன உட்கட்டமைப்பு வசதிகள் போன்ற திட்டப்பணிகளின் முன்னேற்றம் குறித்து அவர் ஆய்வு செய்தார். பாசனத்திற்காக நீர் ஆதாரங்கள் மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். பல்வேறு நீர் பாதுகாப்பு திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவது தொடர்பான விரிவான செயல் திட்டத்தை மாநில அரசுகள் வகுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். குறைந்த செலவில் நிலத்தடி நீர் ஆதாரத்தை அதிகரிப்பதற்கு மழைநீர் சேகரிப்பு திட்டங்களை சிறந்த முறையில் செயல்படுத்த வேண்டும் என்றும் திரு சி ஆர் பாட்டீல் வலியுறுத்தினார். தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி நாடு முழுவதிலும் உள்ள மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு தொழுகைகளில் ஏராளமானோர் பங்கேற்றுள்ளனர். மத நல்லிணக்கம், சகோதரத்துவம், ஈகை ஆகியவற்றை வலியுறுத்தும் வகையில் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்த பண்டிகை பக்தி, தியாகம் மற்றும் தன்னலமற்ற சேவைக்கு அடையாளமாக திகழ்கிறது என்று தெரிவித்துள்ளார். விளிம்புநிலை மக்களுக்கு மனிதாபிமான சேவைகளை வழங்குவதற்கு இப்பண்டிகை உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சமூகத்தில் மக்களிடையே அன்பு, நல்லிணக்கத்தை ஊக்குவிப்பதற்கான தீர்மானத்தை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். 4 உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் மூத்த வழக்கறிஞர் ஒருவர் என 5 பேரை நீதிபதியாக நியமனம் செய்வதற்கு உச்சநீதிமன்ற கொலிஜியம் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது. இது தொடர்பாக உச்சநீதிமன்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான கொலிஜியத்தின் ஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ஷீல் நாகு, மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீ சந்திரசேகர், மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் சச்தேவா, ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அருண் பள்ளி மற்றும் உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் மோகனா ஆகியோரை உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். தற்போது உச்சநீதிமன்றத்தில் 32 நீதிபதிகள் உள்ள நிலையில் அடுத்த மாதம் 2 நீதிபதிகள் ஓய்வு பெறுவதையொட்டி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கான தேசிய விருதுக்கு உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்கல்வி நிறுவனங்கள் ஆசிரியர்களின் பெயர்களை பரிந்துரைக்குமாறு உயர்கல்வித்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. 2026 ஆண்டிற்கான தேசிய விருதிற்கு அதற்கான பிரத்யேக இணையதளத்தில் ஜூலை 5 தேதிக்குள் ஆன்லைன் மூலம் பரிந்துரைகளை அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் குழுமத்துடன் இணைந்து இந்த விருது வழங்கப்படுகிறது. இந்தியாவில் உள்ள கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்கல்வி நிறுவனங்களில் பணிபுரியும் தகுதி வாய்ந்த ஆசிரியர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விருதுக்காக பரிந்துரைக்கப்படும் ஆசிரியர்கள் இளங்கலை அல்லது முதுகலை படிப்பில் குறைந்தது 5 ஆண்டுகள் முழுநேர ஆசிரிய பணி அனுபவமும் 55 வயதிற்கு உட்பட்டவர்களாகவும் இருப்பது அவசியம் என்றும் உயர்கல்வித்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹைதராபாத்தைச் சேர்ந்த தனியார் நிறுவனத்திற்கு தேர்வு மதிப்பீடு ஒப்பந்தம் வழங்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை மத்திய இடைநிலை கல்வி வாரியம் நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக சிபிஎஸ்இ வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த குற்றச்சாட்டுகள் தவறானவை என்றும் அடிப்படை ஆதாரமற்றவை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது. தேர்வு மதிப்பீடு தொடர்பான ஒப்பந்தங்களை வழங்குவதில் பொதுவான நிதிசார் விதிமுறைகள் பின்பற்றப்பட்டு வருவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் குறிப்பிட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று குஜராத் செல்கிறார். அவரது இந்த பயணத்தின் போது

0: காந்தி நகரில் பொதுமக்கள் பயன்பாடு, கல்வி மற்றும் கிராமப்புற உட்கட்டமைப்பு தொடர்பான பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். பின்னர் அகமதாபாத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை அவர் தொடங்கி வைக்கிறார். இதனடுத்து ஷாஹிபாக் மையத்தில் காமன்வெல்த் போட்டிகளில் பங்கேற்கும் வீரர்களின் தயார் நிலை மற்றும் விளையாட்டுப் போட்டிகளுக்கான உட்கட்டமைப்பு வசதிகள் குறித்த உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் திரு அமித்ஷா பங்கேற்கிறார். ஐரோப்பிய யூனியன் வெளியுறவு அமைச்சர்கள் நிலையிலான உயர்நிலைக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் சைப்ரஸ் சென்றடைந்தார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஐரோப்பிய ஆணையத்தின் துணைத் தலைவர் திரு காஜா கல்லாஸ் மற்றும் சைப்ரஸ் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் கான்ஸ்டன்டினோஸ் காம்போஸ் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். அஸ்ஸாம் சட்டப்பேரவையில் பொது சிவில் சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டதற்கு பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டில் சம உரிமை மற்றும் பொது சிவில் சட்ட நடைமுறைகளை கொண்டு வருவதற்கு முக்கியத்துவம் வாய்ந்த நடவடிக்கையாக இது அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த பொது சிவில் சட்டத்தை உத்தராகண்ட், குஜராத் மாநிலங்கள் ஏற்கனவே அமல்படுத்தி இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அனைத்து மக்களுக்கும் சமநீதி கிடைப்பதை உறுதி செய்வதற்கும் சமூக நல்லிணக்கத்திற்கும் இந்த பொது சிவில் சட்டம் உறுதுணையாக அமையும் என்றும் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் விளையாட்டில் ஆர்வமுள்ள சிறார்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு விருப்பமுள்ள விளையாட்டில் பயிற்சி அளிப்பதற்கான புதிய திட்டத்தை மாநில அரசு தொடங்கவுள்ளதாக ஹரியானா மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி தெரிவித்துள்ளார். சண்டிகரில் அம்மாநில முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவதற்கான 5 ஆண்டு திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது. இத்திட்டத்தை செயல்படுத்த ஏதுவாக பஞ்சாயத்துகள், பள்ளிகள் மற்றும் விளையாட்டுத்துறை இணைந்து இதற்கான செயல் திட்டத்தை வடிவமைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். கிராமப்புறங்களில் விளையாட்டு மைதானங்களை அமைக்கப்படுவதை விளையாட்டுத்துறை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயாப் சிங் சைனி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு மத்திய பிரதேசம், விதர்மா, தில்லி, சண்டிகர், ராஜஸ்தான், ஹரியானா, சத்தீஸ்கர், பஞ்சாப், தெலங்கானா உள்ளிட்ட பகுதிகளில் இன்று கடும் வெப்பம் நிலவும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இன்று புழுதிக்காற்று வீசக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவிக்கிறது. இந்நிலையில் பீகார், தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் மேலும் கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. சண்டிகரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 243 ரன் எடுத்தது. இதனடுத்து 244 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் ஆடிய ஹைதராபாத் அணி 19.2 ஓவரில் 196 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நிலத்தடி நீரை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மக்கள் இயக்கமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 47 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர் என் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25, 7:00. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்ட். தொடர்வது திரையிசை பாடல் ஒன்று. தலைவாசல் படத்திற்காக ஒலிக்கும் குரல் எஸ் ஜானகி.

0: திரை இசை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆ சவேரே டெல்லி அஞ்சல்.
1: சமாச்சார் சேவா பிரபாக் பிரஸ்துத் கர்த்தா ஹை கார்யக்ரம் ஆஜ் சவேரே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்களினி கேட்கலாம் திரைகானம். துவக்கமாக மையல் படத்திற்காக ஒலிக்கும் குரல் ஐயாதுரை.

0: இனி விளம்பரம்.
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க. பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

0: सहायता टेलीलॉ के ऐप वेबसाइट www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है.
1: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: திரைகாணத்தில் அடுத்து பாரதி சேனா.
1: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை பேராமிலிட்ரி கே அர்த்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே ஏக் ஏக் நாகரிக் கோ யே கீத் சமர்ப்பித் ஹை ஹமாரே தேஷ் கி பாவனாவோ கே அனுரூப் ஹமாரி பாரத் கி சேனாவோ கே கௌரவ் கா கான் ஓர் ஸ்துதி ஹி யஹ கீத் ஹை ரக் ரக் மே ஜோஷ் பர் தேனே வாலா யஹ கீத் ஹமாரே ஹர் பாரதிய கோ சமர்ப்பித் கர்த்தா ஹூ மை ஹூ ஆப்கா கைலாஷ் கேர்.
2: அதம்ய சக்தி ஏவம் ஷௌர்ய கி பஹச்சான் ஹை பாரதிய சேனா. ஜல் தல் ககன் கி ரக்ஷா கா வரதான் ஹை பாரதிய சேனா. ஹர சங்கட் கா சமாதான் ஹை பாரதிய சேனா. பாரத் கா கௌரவ் ஹை, ஸ்வாபிமான் ஹை பாரதிய சேனா.

0: கட்டுப்பாடு, கட்டலாம் ஸ்வயம் ஹி கட்டுப்பாடு, பாரதிய சேனா.
1: திரைக்கோணத்தில் தொடர்ந்து ஒலிக்கும் குரல்கள். கபில் கபிலன், விஷ்ணு விஜய் படம், தலைவர் தம்பி தலைமையில்

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேரம் 8:46. எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து காந்தி டாக்ஸ் படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். கதீஜா ரஹ்மான், ஸ்ரீகாந்த் ஹரிஹரன்.

0: அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் இப்பொழுது 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இப்பொழுது எஸ் முரளி அவர்களின் பாட்டு கேட்கலாம். பாக்கால ராம்தாஸ் அவர்கள் வயலின், கல்லிடை குறிச்சி எஸ் சிவகுமார் அவர்கள் மிருதங்கம், எஸ் சுனில்குமார் அவர்கள் கஞ்சீரா. பரதேவத்தே என்ற பாபநாசம் சிவன் பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ராகம் மணிரங்கு ஆதி தாளம்.

நேரம் 9:25 20 நொடி. அரங்கிசை நிகழ்ச்சியில் ஏஸ் முரளி அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பாக்கால ராம்தாஸ் அவர்கள் வயலின், கல்லடை குறிச்சி எஸ் சிவகுமார் அவர்கள் மிருதங்கம், எஸ் சுனில்குமார் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியில் அடுத்து ஸ்ரீ காந்திமதி என்று தொடங்கும் முத்துசாமி தீட்சிதர் கிருதி, ஹேமவதி ராகம் ஆதிதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் சுகமான ராகங்கள். துவக்கமாக எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் குரல்களில் வாழ்வே மாயம் படப்பாடல்.

0: உண்மையா சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா. அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணான்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: பர்சனல் லோன் ஆஃபர்
2: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்
2: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
5: சுகமான ராகங்களில் தொடர்ந்து ஆனந்த ராகம் படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் கேஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி.
6: மேகங்கறுக்குது, மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து காத்து.
7: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
8: அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
7: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு. பாடுங்கன்னா

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேரம் 10:47:15. எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் சுகுமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து கோழி கூவுது படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள், மலேசிய வாசுதேவன் குழுவினர்.
2: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணா கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்.
3: பூவே, இளைய பூவே, வரந்தரும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: திரைகானம் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்திற்காக ஒலிக்கும் குரல் ஹரிஷ் ராகவேந்தர்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேரம் 11:20:47. எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து கில்லி படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள், உதித் நாராயண், சுஜாதா.

நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்டு குரல் அமுதம் கேட்கலாம்.

0: தம்மிடமுள்ள குற்றங்களை மறைய செய்யாமல் தம் உடலின் மறைவிடங்களை மறைத்து மானம் காத்ததாக நினைப்பது அறிவின்மை. குறள் எண் 846 அதிகாரம் புல்லறிவாண்மை.
1: அற்றம் மறைத்தலோ புல்லறிவு தம்பையின் குற்றம் மறையாவழி.
0: தம்மிடமுள்ள குற்றங்களை மறைய செய்யாமல் தம் உடலின் மறைவிடங்களை மறைத்து மானம் காத்ததாக நினைப்பது அறிவின்மை. குறள் எண் 846 அதிகாரம் புல்லறிவாண்மை.
2: குறள் அமுதம் கேட்டோம். தொடர்வது நிகழ்ச்சி நிரல். இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து திரைகானம் ஒலிபரப்பாகும். 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர், லக்ஷ்மி ரங்கராஜன் அவர்களின் பாட்டு, டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், எஸ் பாலசங்கர் அவர்கள் மிருதங்கம். 2:30 முதல் 4 வரை திரைகானம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். இன்று மாலை 5 அரங்கிசை நிகழ்ச்சியில் ஸ்ரீராம் ரவிச்சந்திரன் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். திருக்கோகர்ணம் ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை இசை, 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ், பயோடைவர்சிட்டி எர்த்ஸ் ஐடென்டிட்டி வி காவ்யா வழங்கும் உரை, மெமரபிள் ஸ்டோரி சொல்பவர் எஸ் கோகுலப்ரியா, மியூசிக்கல் டேலண்ட் ஏ லித்திகா ஸ்ரீயின் பாட்டு, ஹெல்த் ஃபர்ஸ்ட் லைஃப் அட் இட்ஸ் பெஸ்ட் உரை வழங்குபவர் ரியா கேத்தரின். இவை யாவும் 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ் நிகழ்ச்சியில். 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கண்ட்ரி வைட், 9:45 இன்சைட்ஸ், 10:10 விஸ்வ தர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரைகானம். இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். நேரம் 12:02. தொடர்வது திரைகானம். வீர திருமகன் படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் பி.வி. ஸ்ரீனிவாஸ், பி.சுசீலா.

0: தொடரும் பாடலை கேட்கும் முன்,
1: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க. நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं।
1: पर्सनल लोन ऑफर
2: மறுபடியும் இதையும் ப்ளாக் பண்றேன்.
1: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்
2: இதையும் ப்ளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
3: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
2: அப்ப நான் என்ன பண்றது?
3: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க. பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
2: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மியாகுமா?
3: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
4: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
5: திரைக்கானத்தில் தொடர்ந்து பி. சுசீலா, ஏ. எம். ராஜா குரல்களில் ஆடிப்பெருக்கு படத்திலிருந்து.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேரம் 12:15:20. FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பலே பாண்டியா படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். TM சவுந்தரராஜன், P சுசீலா.

0: రాగల 2-3 రోజుల పాటు తూర్పు మధ్యప్రదేశ్ విదర్భ ప్రాంతాల్లో తీవ్ర వేడిగాలు వీచే అవకాశం ఉందని భారత వాతావరణ శాఖ రెడ్ అలర్ట్ జారీ చేసింది. ఈ రోజు ఢిల్లీ, చండీగఢ్, రాజస్థాన్, ఛత్తీస్గఢ్, తెలంగాణ, ఉత్తరప్రదేశ్ రాష్ట్రాల్లో వడగాల్పులు వీచే అవకాశం ఉందని తెలిపింది. రాగల 2 రోజుల్లో ఆంధ్రప్రదేశ్, ఒడిశా, తమిళనాడు, పుదుచ్చేరి, కారైకల్ ప్రాంతాల్లో వేడి వాతావరణం ఉంటుందని ఐఎండీ పేర్కొంది. ఐపీఎల్ క్రికెట్లో భాగంగా రేపు జరిగే క్వాలిఫైర్ 2 మ్యాచ్లో గుజరాత్ టైటన్స్తో రాజస్థాన్ రాయల్స్ జట్టు తలపడుతుంది. ఈ టోర్నీ ఫైనల్ మ్యాచ్ ఆదివారం అహ్మదాబాద్లో నరేంద్ర మోదీ స్టేడియంలో జరుగుతుంది. కాగా నిన్న రాత్రి న్యూ చండీగఢ్లో జరిగిన ఎలిమినేటర్ మ్యాచ్లో సన్ రైజర్స్ హైదరాబాద్ జట్టుపై రాజస్థాన్ రాయల్స్ జట్టు 47 పరుగుల తేడాతో విజయం సాధించింది. సైబర్ నేరాలు, ఆన్లైన్ మోసాలు, డీప్ ఫేక్ వంటి అధునాతన సవాళ్లు ఎదుర్కొనేందుకు పోలీసులు సిద్దంగా ఉండాలని రాష్ట్రపతి ద్రౌపది ముర్ము పేర్కొన్నారు. కేంద్ర హోంమంత్రి అమిత్ షా ఈరోజు గుజరాత్లో పలు అభివృద్ది పనులకు ప్రారంభోత్సవాలు శంకుస్థాపనలు చేస్తారు. బక్రీద్ పర్వదినం పురస్కరించుకుని రాష్ట్రపతి, ఉపరాష్ట్రపతి, ప్రధానమంత్రి దేశ ప్రజలకు శుభాకాంక్షలు తెలిపారు.
1: மக்கள் நலனை தாரக மந்திரமாக கொண்டு காவல்துறையினர் செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான திட்டத்தை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஹரியானா, பஞ்சாப் மற்றும் திரிபுரா மாநிலங்களுக்கான பிஜேபி தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். எல்லை நிர்வாகம் தொடர்பான பணிக்குழு கூட்டம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக இந்தியாவும் சீனாவும் அறிவித்துள்ளன. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். மக்கள் நலனை தாரக மந்திரமாக கொண்டு காவல்துறையினர் செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சிக்கிம் மாநிலம் கேங்டாக்கில் குடியரசுத் தலைவர் விருதினை சிக்கிம் காவல்துறைக்கு வழங்கி அவர் உரையாற்றினார். இணைய குற்றங்களையும் முறைகேடுகளையும் களைவதற்கு ஏதுவாக காவல்துறையினர் தொழில்நுட்ப திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நவீன தொழில்நுட்பங்களை சிக்கிம் காவல்துறையினர் பயன்படுத்துவார்கள் என்று தாம் நம்புவதாகவும் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான திட்டத்தை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த திட்டம் 25,530 கோடி ரூபாய் செலவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். பொது விநியோக கட்டமைப்பை மேலும் நவீனமயமாக்க இது உதவிடும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா கூறியுள்ளார். திரிபுராவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வேளாண் விளைபொருட்களுக்கு சர்வதேச அளவில் வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை விவசாயிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக காதி பொருட்களின் விற்பனை 1,87,000 கோடி ரூபாய் என்ற வரலாற்று சாதனையை படைத்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் காதி பொருட்கள் இந்தியாவின் பெருமையாக உருவெடுத்துள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹரியானா, பஞ்சாப் மற்றும் திரிபுரா மாநிலங்களுக்கான பிஜேபி தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதன்படி ஹரியானா மாநில பிஜேபி தலைவராக டாக்டர் அர்ச்சனா குப்தாவும், பஞ்சாப் மாநில பிஜேபி தலைவராக திரு கேவல் சிங் திலானும், திரிபுரா மாநில பிஜேபி தலைவராக திரு அபிஷேக் தெப்ராயும் நியமிக்கப்பட்டுள்ளனர். தில்லி யூனியன் பிரதேச பிஜேபி தலைவராக திரு ஹர்ஷ் மல்ஹோத்ரா நியமிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்தியா சீனா இடையே எல்லை நிர்வாகம் தொடர்பாக அமைக்கப்பட்ட பணிக்குழுவின் கூட்டம் பெய்ஜிங்கில் நடைபெற்றது. இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை இணைச் செயலர் திரு சுஜித் கோஷ் தலைமையிலான குழுவினர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். எல்லையில் அமைதியை பராமரிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் திருப்தி அளிப்பதாக உள்ளது என்று பரஸ்பரம் இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. எல்லை நிர்வாகம் தொடர்பான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இளநிலை படிப்புகளுக்கான பொது நுழைவுத் தேர்வு வரும் 31 தேதியும் அடுத்த மாதம் 6 மற்றும் 7 தேதிகளிலும் நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. 31 தேதி நடைபெறவுள்ள தேர்வுக்கான அனுமதிச் சீட்டுகள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி.

0: இந்திய அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பக்ரீத் பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் தலைவர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர். தமிழகத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் இந்நாளையொட்டி சிறப்பு தொழுகை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாகை மாவட்டம் நாகூர் தர்கா உலக புகழ்பெற்றதாகவும் இஸ்லாமியர்களின் புனித தலமாகவும் விளங்குகிறது. இந்த தர்காவில் இன்று பக்ரீத் பண்டிகையினை சிறப்பு தொழுகை நடைபெற்றது. தொழுகை முடிவடைந்ததும் ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி தங்கள் அன்பினை பரிமாறிக்கொண்டனர். இப்ராஹிம் நபி இறைவனின் கட்டளைக்கு பணிந்து செயல்பட்டதனை நினைவுபடுத்தும் வகையில் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து குர்பானி கொடுக்கும் விதமாக இன்று பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட்டது. புத்தாடைகள் அணிந்து உறவினர்களை சந்தித்து தங்கள் வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டனர். நாகூர் தர்காவில் தொழுகை முடிவடைந்ததும் இஸ்லாமியர்கள் தங்கள் வீடுகளுக்கு சென்று குர்பானி தயாரித்து பலருக்கும் தானம் செய்தனர். நாகூர் தர்காவில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் நாகூர் ஆண்டவர் பரம்பரை வழித்தோன்றல் ஷேக் ஹசன் சாஹிப் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இதுபோல மாவட்டத்தில் வடகரை, நாகை, திருச்சேரி, ஏனங்குடி உள்ளிட்ட அனைத்து பள்ளி வாசல்களிலும் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா அமைச்சரவை சகாக்களுக்கு இன்று காலை விருந்தளித்தார். பெங்களூருவில் உள்ள முதலமைச்சர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த விருந்து நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முதலமைச்சர் பதவியை திரு சித்தராமையா இன்று ராஜினாமா செய்ய உள்ளதாக செய்திகள் வெளியான நிலையில் இந்த விருந்து நிகழ்ச்சி நடைபெற்றதாக அவர் மேலும் கூறுகிறார். இருப்பினும் இதுகுறித்த எந்த ஒரு தகவலையும் காங்கிரஸ் கட்சி உறுதி செய்யவில்லை. கட்சி தலைமை எடுக்கும் எந்த முடிவுக்கும் கட்டுப்படுவோம் என்று மாநில அமைச்சர்கள் கூறியுள்ளனர். பங்களாதேஷை ஒட்டிய எல்லைப்பகுதியில் வேலி அமைப்பதற்காக 142 ஏக்கர் நிலத்தை எல்லை பாதுகாப்பு படையிடம் மேற்கு வங்க அரசு ஒப்படைத்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், முதலாவது அமைச்சரவை கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முடிவின்படி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எல்லைப்பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த இது உதவிடும் என்றும் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். பீகாரில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 பேர் உயிரிழந்தனர். 5 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. சமஸ்திபூர் மாவட்டத்திற்குட்பட்ட ஆற்றில் இன்று அதிகாலை இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மோசமான வானிலையே இந்த விபத்துக்கு காரணம் என்று முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாகவும் அவர்கள் கூறினர். ஹிமாச்சல பிரதேசத்தில் 2ஆம் கட்ட உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்று வருகிறது. 1276 பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு நடைபெறும் இந்த தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கியது. முதல் 2 மணி நேரத்தில் 21% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சிக்கிம் மாநிலம் முழுமையான எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கேங்டாக்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு முன்னிலையில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இது வரலாற்று சிறப்புமிக்க சாதனையாகும் என்று அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-9, 21-18 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரிக்கோ கஞ்சியை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் லக்ஷயா சென்னும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 21-15, 11-21, 21-18 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் லீ ஜி ஹூய், யாங் போ ஷூன் இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் த்ரூ கபிலா டானிஷா கிராஸ்டோ இணை 8-21, 21-17, 21-16 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மாயா டகுச்சி, யுட்டா வட்டனாபி இணையை வென்று காலிறுதிக்கு தகுதி பெற்றது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 20

டி20 கிரிக்கெட் போட்டி இன்று செம்ஸ்போர்டில் நடைபெறுகிறது. மூன்று போட்டிகளை கொண்ட தொடரில் இரு அணிகளும் பங்கேற்கின்றன. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. பெர்த்தில் நடைபெற்ற இப்போட்டியில் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்து சமநிலையில் இருந்தன. இதனையடுத்து ஷூட் அவுட் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. 4 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை தாரக மந்திரமாக கொண்டு காவல்துறையினர் செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான திட்டத்தை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஹரியானா, பஞ்சாப் மற்றும்

0: சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஹரியானா, பஞ்சாப் மற்றும் திரிபுரா மாநிலங்களுக்கான பிஜேபி தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். எல்லை நிர்வாகம் தொடர்பான பணிக்குழு கூட்டம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக இந்தியாவும் சீனாவும் அறிவித்துள்ளன. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்டு. மெல்லிசை துவக்கமாக சுனந்தா ராம்தாஸ் பாடியுள்ள பாடல்.

0: நேரம் 1:10. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்டு. இசை மலர். இன்றைய இசை மலரில்
1: லக்ஷ்மி ரங்கராஜன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், எஸ் பாலசங்கர் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் முதலில் கஜானன யுதம் என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சித்திருக்கிருதி, ராகம் சக்கரபாகம், ஆதி தாளம்.

லட்சுமி ரங்கராஜன் அவர்களின் பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், எஸ் பாலசங்கர் அவர்கள் மிருதங்கம். நிறைவாக சங்கரி சங்குரு, சாவேரி ராகம், ஆதி தாளம், ஷாமா சாஸ்திரி இயற்றிய பாடல்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் செய்தி அறிக்கைகள். டெல்லி அஞ்சல்.
1: குட் ஆஃப்டர்நூன், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி அண்ட் ஐ ஆம் வல்சா வில்லியம்ஸ் வித் மிட் டே நியூஸ்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் இப்பொழுது கேட்டு ரசிக்கலாம் திரைகானம். இப்பொழுது தொடங்கி 4 மணி வரை நிகழ்ச்சியின் முதல் பாடல் யூத் படத்திற்காக சங்கர் மகாதேவன் பாடியிருப்பது.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கானத்தின் அடுத்த பாடல் ரன் படத்திற்காக உதித் நாராயண், சுஜாதா பாடியிருப்பது.

0: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகுதான் நான் முடிவு பண்ணேன்.
1: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலார் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
0: நம்ம பிரதமர் சொன்னதாலதான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
2: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்
3: பர்சனல் லோன் ஆஃபர்.
4: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
3: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
4: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
5: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
4: அப்ப நான் என்ன பண்றது?
5: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
4: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
5: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
6: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
7: சென்னை வானொலி 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்காணம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் நேரம் 2:48. ஒலிக்கும் அடுத்த பாடல் ஹெல்லோ படத்திற்காக சுக்விந்தர் சிங் பாடியிருப்பது.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலி 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் நிகழ்ச்சி. நடத்த பாடல் தூள் படத்திற்காக KK சுனிதி சௌஹான் பாடியிருப்பது.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்காணத்தில் நேரம் 3:09. ஒலிக்கும் அடுத்த பாடல் பகவதி படத்திற்காக உதித் நாராயண் பாடியிருப்பது.
1: Oh mon saio y ça va, mi connais pas quand l'y va arriver. Oh ma gâte, mon bandien, quand l'y va donne à moi le bon, le mauvais.
2: Allez, allez, allez, allez. Talle, talle, talle, talle. Ha, allez, ha, talle, ha, allez.

0: சொல்றாரம்மா.
1: வணக்கம். அடுத்த பாடல் வில்லு படத்திற்காக தேவி ஸ்ரீ பிரசாத் திவ்யா பாடியிருப்பது.

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி SPECIALSCHOOL NIRVAGAM@gmail.com.
0: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.
2: சென்னை வானொலி 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்காணம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேரம் 3:20:35. அடுத்து ஒலிக்கும் பாடல் சிங்கம் படத்திற்காக பாபா சேகல் பிரியதர்ஷினி பாடியிருப்பது. Everybody.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி

0: டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறது சென்னை வானொலி 100.1 FM கோல்டு. நேரம் 3:32. அடுத்து வரைக்கும் பாடல் வேட்டைக்காரன் படத்திற்காக சங்கீதா ராஜேஸ்வரன், சுஜித் சுரேசன் பாடியிருப்பது.

0: கதை காம் டவுன். சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்க கேட்போம்.
1: மை கருத்து, வாட் இஸ் ஐ அம் சேயிங்

0: ஆணியே புடுங்க வேணாம். ஓகே.
1: திரைக்கானத்தின் நிறைவாக பார்த்திபன் கனவு படத்திலிருந்து சீர்காழிய சிவ சிதம்பரம் மாலதி பாடியிருப்பது.
2: பாடி மச்சினியே உரசிட தேடி மச்சினியே குனிஞ்சா நிமிந்தா மனம் தீப்புட்டிக்குது தீப்புட்டிக்குது அணைச்சு கொள்ளடியோ
3: சீனி

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: मोदी हर परिवार को घर में बिजली बनाकर वही बिजली बेचकर कमाई का एक और साधन देना चाहता है.
5: பிரதமர் எல்லா வீடுகளும் மின்சாரம் தயாரிக்கணும்னு விரும்புகிறார். அதை வித்து சம்பாதிக்கவும் சொல்கிறார். பிரதமர் தொடங்கி இந்த சூரிய புரட்சியின் மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளன. நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியில் இணையுங்கள். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: தேனி நேரம் நிகழ்ச்சியில் ஒலிப்பது வெற்றி விழா படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல். நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது 100.1 FM கோல்டுடன். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது வேலைவாய்ப்பு செய்திகள் பற்றிய அறிவிப்பு. டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: News, your ultimate gateway to career success. I am Lucy Gabriel and I'm here to guide you through the latest job vacancies across various sectors and government recruitment updates to help you navigate the competitive job market. We begin with
2: the Department of Agriculture and Farmers Welfare, Government of India, has invited applications for the post of Assistant Soil Conservation Officer in Level 10 as per the 7 CPC. One vacancy is available for officers serving under the central or state governments, union territories, public sector undertakings, agricultural universities, recognized research institutions, autonomous or statutory bodies possessing the prescribed qualifications and experience in soil and water conservation, soil health management, rain-fed farming, agroforestry projects and related fields. Eligible candidates should possess a master's degree in agriculture-related disciplines or a bachelor's degree in agricultural engineering along with 3 years of relevant professional experience. Detailed advertisement, eligibility criteria, biodata performer and the application format is available on the official website. Applications must

நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு பண்பலை வரிசை அரங்கிசை நிகழ்ச்சியில் ஸ்ரீராம் ரவிச்சந்திரன் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். திருக்கோகர்ணம் ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மிருதங்கம். முதலில் வந்தேகம் ஜகத் வல்லபம் என தொடங்கும் அன்னமாச்சாரியா கீர்த்தனை, ஹம்சத்வனி ராகம் கண்டச்சாப்பு தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் ஸ்ரீராம் ரவிச்சந்திரன் அவர்களின் வீணை இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். திருக்கோகர்ணம் ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து ஆனந்த நடமாடுவார், பூர்வி கல்யாணி ராகம், ரூபக தாளம், நீலகண்ட சிவன் பாடல்.

நிறைவாக ரஞ்சனி என தொடங்கும் தஞ்சாவூர் சங்கரையர் இயற்றியது சதுர் ரஞ்சனி ராகமாலிக்கை ஆதிதாளம்.

0: அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஸ்மிருதி ஸ்ரீராம் அவர்கள் வயலின், திருவிடை மருதூர் எஸ் சங்கரன் அவர்கள் மிருதங்கம். 6:30 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை இசை, 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம், கிளாக்ஸ் நட் கிராக்கர், டைனி விங்ஸ் ஜெயண்ட் இம்பாக்ட், ஹெச் நைடா ஃபாத்திமா வழங்கும் உரை, கிரீன் ரெசிலியன்ஸ் எஸ் பத்மபிரியா வழங்கும் உரை, பிரீத் ஈஸி லைஃப் ஈஸி, வேர்ல்டு நோ டொபாக்கோ டே, ஆர் பிரபாகரன் வழங்கும் உரை ஆகியன. 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரை கானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கரண்ட் அஃபேர்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ் நிகழ்ச்சிகள், டெல்லி அஞ்சல், 10:30 மேற்கத்திய இசை, 11:10 திரை கானம். இதுவரை எமது சென்னை வானொலி 100.1 FM கோல்ட் அலைவரிசையில் இன்றும் நாளையுமான நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.
1: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31 தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31 தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
2: பர்சனல் லோன் ஆஃபர்
3: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
2: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
3: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
4: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
3: அப்ப நான் என்ன பண்றது?
4: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் DND ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரிய செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ், அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
3: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
4: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
5: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் DND ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
6: கண்ணா, நேத்தைய அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா 4 புற AC ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல 2 ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? 0. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அத மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
7: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு
8: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
7: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
8: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
7: 9499933239, 8667672292.
8: மின்னஞ்சல் முகவரி SPECIALSCHOOL NIRVAGAM@gmail.com.
7: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.
0: இனி திரை இசை.

0: இட் ஃப்ளைஸ் ஃப்ரம் ஒன் ஃப்ளவர் டு அனதர். இட் கேரஸ் பாலன் ஃப்ரம் ஒன் ஃப்ளவர் டு அனதர். இட் இஸ் கால் பாலினேஷன். பிகாஸ் ஆஃப் த பீ வி கெட் மேங்கோஸ் இன் சம்மர். பிகாஸ் ஆஃப் த பீ வி கெட் கோவாஸ் இன் வின்டர். பிகாஸ் ஆஃப் த பீ வி கெட் ஃப்ரெஷ் கோகோனட் வாட்டர் ஆன் ஹாட் டே. விதவுட் த பீ ஆர் ஃப்ரூட் ட்ரீஸ் வுட் பி எம்டி. ஆர் மார்க்கெட் வுட் ஹாவ் நோ ஃப்ரூட். ஆர் ஃபுட் வுட் பி லெஸ் அண்ட் லெஸ். நவ் லுக் அட் த கிரவுண்ட் ஆஃப்டர் த ரெயின். இன் த வெட் மட் யூ வில் ஃபைண்ட் எர்த் வார்ம்ஸ். தே டோன்ட் லுக் பிரிட்டி. தே டோன்ட் மேக் எனி நாய்ஸ். பட் தே ஆர் த பெஸ்ட் ஃபார்மர்ஸ் இன் த வேர்ல்ட். தே மூவ்ஸ் த்ரூ த சாயில் அண்ட் மேக் இட் சாஃப்ட் அண்ட் ரிச். தே மேக்ஸ் டைனி ஹோல் ஸோ ஏர் அண்ட் வாட்டர் கேன் ரீச் த பிளான்ட் ரூட்ஸ். பிகாஸ் ஆஃப் த எர்த் வார்ம் ஃபார்மர்ஸ் கேன் க்ரோ ரைஸ் தட் ஃபில்ஸ் ஆர் பிளேட் எவ்ரி டே. Because of the earthworm, the soil can hold water when it rains and keep it for dry days. The earthworm never asks for money. It never asks for rest. It just works quietly every day. Then there are the trees. Trees are like natural air machines for our planet. They take in air we breathe out and they give us clean fresh air to breathe in. One big tree can give enough clean air for two people for a whole day. That means every time you take a deep breath, you should say thank you to a tree. Take a deep breath now. Feel the fresh air in your lungs. That air came from a tree. Maybe it was a neem tree near your street. Maybe it was a coconut tree by the road. Maybe it was the mango tree you climbed as a child. Think about the sparrows that used to sit on your roof 10 years ago. They sang in the morning and made the day feel happy. But now we don't see them much. Why? Because we cut down trees and build more buildings and roads. When we remove trees, we remove the homes of birds and insects. And when they go, the balance of nature breaks. We must remember one thing. We are not the owner of this earth. We are just one part of it. Just like we respect our elders at home, we must respect the nature too. We must protect the smallest ant and the tallest tree. Because when nature is healthy, we are healthy. When nature is happy, we are happy. When the forest is green, the air is clean. When the river flows clean, the crops grow well. When the birds sing, our morning feels peaceful. So, here is the small challenge for you today. When you go out after this talk, look around and notice three living things you never really saw before. Maybe it's the small lizard on your wall that eats mosquitoes. Maybe it's the ant carrying a grain of rice that is bigger than itself. Maybe it's the shade of a tree that keeps you cool in the hot day. Look at them, thank them in your heart, and promise to protect them. Because in the end, we are all connected. The mother who feeds her child, the farmer who grows rice, the bee that helps flowers grow, the tree that gives us air, the earthworm that makes the soil rich. We are all part of one big family, and that family is called Earth. Let's take care of our family. Let's protect our home. Because if we don't, who will? Thank you.
1: Thank you, Kavya, for that thoughtful and inspiring talk on Biodiversity, Earth's Identity. And next we have delightful storytelling segment. Here we have Gokula Priya to present a memorable story.
2: The Clock Tower Secret. In the busy town of Ooty, near the blue hills of the Nilagiri Hills, stood an old clock tower in the middle of the market. Everyone in the town trusted

0: தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டத்தை மேம்படுத்த தொழில் நிறுவனங்கள் உதவ வேண்டும் என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், கல்வி நிறுவனங்களும் தொழில் நிறுவனங்களும் இதற்காக ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தற்போதைய பாடத்திட்டங்களில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை இணைக்க வேண்டும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தினார். தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 12 மாநிலங்களுக்கு பிரதம மந்திரியின் வீட்டுவசதி திட்டத்தின் கீழ் 10,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். காணொலி மூலம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 3,91,00,000 வீடுகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் 3 கோடி வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இந்த திட்டத்தின் கீழ் 75% வீடுகள் மகளிர் அல்லது கூட்டு உரிமையாளர் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டு வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் தமது தில்லி பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று மாலை சென்னை வந்து சேர்ந்தார். புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி, நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆகியோரை அவர் சந்தித்து பேசினார். தமிழகத்தில் மேற்கொள்ளப்படும் பல்வேறு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யுமாறு இரு தலைவர்களிடமும் அவர் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் பத்திரப்பதிவு நடைமுறை வெளிப்படைத்தன்மையோடு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பத்திரப்பதிவு அலுவலர்களில் தவறு செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். தமிழகத்தில் வணிகர்கள் எந்தவித இடையூறுமின்றி வரிகளை செலுத்துவதை உறுதி செய்து வருவதாக கூறிய அவர், தொழில் செய்வதற்கான அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வணிகர்களின் கோரிக்கையை ஏற்று சரக்கு மற்றும் சேவை வரியை குறைக்க மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கப்படும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். சென்னை அரும்பாக்கத்தில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பில் கட்டப்பட்டு வரும் 304 அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் வணிக வளாக கட்டுமானப் பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று நேரில் பார்வையிட்டார். கட்டுமானப் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்குமாறு அலுவலர்கள் மற்றும் ஒப்பந்ததாரரை அமைச்சர் கேட்டுக் கொண்டார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க மாநிலத்தை ஆளும் தாவேக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலையில் இன்று அண்ணாமலையார் திருக்கோவிலில் சாமி தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக அரசு பொறுப்பேற்ற 15 நாட்களில் பாலியல் பலாத்காரம் மற்றும் கொலைச் சம்பவங்கள் அதிக அளவில் நடைபெற்று வருவதாக குறை கூறினார். மக்கள் பிரச்சினையில் அக்கறை செலுத்தாமல் மாற்றுக் கட்சியினரை தங்கள் கட்சியில் இணைக்கும் நடவடிக்கையை தாவேக்கா மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். திருக்கோவில் நிர்வாகம் சீரமைக்கப்பட வேண்டும் என்று கூறிய திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளை போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்றித் தர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மாநிலத்தில் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை விரைந்து நிரப்ப நடவடிக்கை எடுக்குமாறு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தில் உள்ள 21 பல்கலைக்கழகங்களில் 16 துணைவேந்தர் பணியிட

0: இடங்கள் காலியாக உள்ளதாக கூறியுள்ளார். மேலும் 40% பேராசிரியர், இணை பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் பணியிடங்களும் நிரப்பப்படாமல் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உயர்கல்வியின் தரத்தை உறுதி செய்யும் பொருட்டு விரைவாக பணியிடங்களை நிரப்ப மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக மாநில அரசு நடத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடகாவில் 2வது முறையாக நடத்தப்பட்ட சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவரங்கள் அறிக்கையாக தயாரிக்கப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்திலும் சமூக நீதி சர்வே எனப்படும் இந்த கணக்கெடுப்பை உடனடியாக நடத்தி முடிக்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். அஇஅதிமுக கட்சியின் வளர்ச்சிக்கு ஒற்றுமையாக இணைந்து பாடுபடப் போவதாக அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கட்சியை பாதுகாப்பது தங்களது கடமை என்றும் கூறினார். கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் கட்சிக்கு ஏற்பட்ட தோல்வி குறித்து முழுமையாக ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அஇஅதிமுக குறித்து ஒரு சிலர் தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் திரு வேலுமணி குற்றம் சாட்டினார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செம்ஸ்ஃபோர்டில் இப்போட்டி 11:11 தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில், இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் நடைபெற்ற சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி, மத்திய அரசின் முத்ரா திட்டம் குறித்து சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. இந்திய தர நிர்ணய அமைவனம் சென்னை கிளை அலுவலகம் சார்பில் ஆம்பூரில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான விழிப்புணர்வு மற்றும் மாணக் மந்தன் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதுகுறித்து எமது திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
2: நுகர்வோர் நலன், உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்தின் ஆளுமைக்குட்பட்ட இந்திய தர நிர்ணய அமைவனம் இந்திய நுகர்வுப் பொருட்களின் தர நிர்ணயம், தர சான்றிதழ் மற்றும் தர மதிப்பையும் ஒழுங்குபடுத்துகிறது. தரமதிப்பிற்கு ஏற்ப தேசிய வியூகத்தை உருவாக்கி உற்பத்தியிலும் ஏற்றுமதியிலும் முன்னேற்றமடைய செய்கிறது. இந்திய தர நிர்ணய அமைவனம் சென்னை கிளையின் சார்பில் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் பள்ளி குழந்தைகளுக்கான காலணி வரைவு தரநிலைக்கான மாணக் மந்தன் நிகழ்ச்சி நடைபெற்றது. காலணிகள் மற்றும் தோல் தொழில்துறையைச் சேர்ந்த சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மற்றும் செயல் பங்காளர்களுக்கு இந்திய தரநிலைகள், தர கட்டுப்பாட்டு ஆணைகள், இணக்க மதிப்பீடு மற்றும் சோதனை தேவைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கத்தில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் சென்னை கிளை அலுவலகத்தின் மூத்த இயக்குநர் மற்றும் தலைவருமான விஞ்ஞானி தயானந்த் இந்நிகழ்ச்சியில் பள்ளி குழந்தைகளுடைய காலணிகளின் தரநிலைகள் மற்றும் அதன் முக்கியத்துவம் குறித்து விளக்கப்பட்டது எனவும், பொதுமக்கள் பொருட்களை வாங்கும் போது பிஐஎஸ் செயலியை பயன்படுத்தி விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார்.
3: ஸ்கூல் ஷூஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 29 வகையான ஷூஸ் பற்றி இங்கே வந்து இந்த ஸ்டாண்டர்ட் டெவலப் பண்ணுறாங்க. டெவலப் பண்ணும் போதே இவங்கள்ட்டேருந்து கமெண்ட்ஸ் மேக்ஸிமம் வந்து மேனுஃபேக்சர்ஸ் இங்கே இருக்கிறதுனால இங்கேயே வந்து ப்ரோக்ராம் பண்ணுறோம். அது இல்லாமல் இவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து அந்த ஸ்டாண்டர்ட் இன்னும் நல்லா மேம்படுத்தி பண்ணுறதுக்கு அது ஒரு ப்ரோக்ராம். இதுக்கு அடுத்தது வந்து எம்எஸ்எம்இஸ்க்கு என்ன சலுகை கொடுப்பாங்க, பிஎஸ்லேருந்து என்டிஹெச்லேருந்து நேஷனல் டெஸ்ட்லேருந்து வந்துடுறாங்க, மக்களுக்கு ஒரு அட்வைஸ் வந்து என்னதான் ப்ராடக்ட் வாங்கும் போது பிஎஸ் கேர் ஆப்ன்ற செயலியை வந்து பயன்படுத்தி அதோட நம்பிக்கைத்தன்மை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. இனி ஐஎஸ்ஐ மார்க் பொருட்கள் இல்லை ஹெச்ஏடியான ஜுவல்லரி, ஈவன் உங்கள் லேப்டாப்ஸு, மொபைல் ஃபோன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது சிஆர்எஸ்னு ஒரு சிம்பிள் இருக்கும், அந்த சிம்பிளில் மேலே இருக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, ஐஎஸ்ஐ மார்க் கீழே இருக்க லைசன்ஸ் நம்பரு, ஹால்மார்க் வந்து 6 அல்ஃபா நியூமெரிக்கல் ஹெச்ஏடி டிஜிட் இருக்கும், அதை வெரிஃபை பண்ணிட்டு மக்கள் வந்து அந்த பொருளை வாங்குறதுக்காக எல்லாரையும் நாங்கள் அறிவுறுத்திக்கிறோம்.
2: மேலும் வேலூர் மாவட்ட தொழில் மையத்தின் உதவி பொறியாளர் சண்முக பிரியா, மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் சார்ந்த விஞ்ஞானி டாக்டர் மகேஷ்குமார், தேசிய சோதனை மையத்தின் இயந்திரவேலு விஞ்ஞானி மணி, சென்னை பிஐஎஸ் அலுவலகத்தின் விஞ்ஞானி மற்றும் துணை இயக்குநர்கள் பக்கிபாலு மற்றும் நிராஜ்குமார் மகோதா ஆகியோர் பல்வேறு அமர்வுகளில் பங்கேற்று சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை சார்ந்த பங்கேற்பாளர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சி பெரிதும் பயனுள்ளதாக அமைந்தது என இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஜெய்சங்கர் தெரிவித்தார்.
4: ஸ்கூல் ஷூஸ் வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், அது வந்து நம்ம

என்ன ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணோம், என்ன மாதிரி கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணோம், மேபி அதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். என்டிஹெச் கவர்மெண்ட் லெபார்டரிஸில் வந்து நம்ம வந்து எம்எஸ்சிஎம்ஏ இருந்தோம்னா அதுக்கும் வந்து கவர்மெண்ட் மூலமாக நமக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கிடைக்குது அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ எம்எஸ்சிஎம்ஏ இருந்துச்சுன்னா நம்ம ஸ்கேல் ரிஸ்கில் வந்து கவர்மெண்ட்லேருந்து எவ்வளோ நம்ம என்கரேஜ் பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்களை வந்து பிஎஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்.

0: அரசின் முத்ரா திட்டம் சேலம் மாவட்டத்தில் ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோரை தொழில் முனைவோராக மாற்றி சாதனை படைத்துள்ளது. இத்திட்டம் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
1: இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு என்கிறார் திருவள்ளுவர். அந்த வகையில் நாட்டிற்கு வருவாய் கிடைக்கும் வகையில் புதிய தொழில் முனைவோரை உருவாக்கிடும் விதமாக மத்திய அரசு முத்ரா திட்டத்தினை செயல்படுத்தி வருகிறது. சிசு திட்டத்தின் மூலமாக 50,000, கிஷோர் திட்டத்தின் கீழ் 5 லட்சம், தருண் திட்டத்தின் மூலமாக 10 லட்சம் என முத்ரா திட்டத்தின் 3 பிரிவுகளின் கீழ் எந்தவித உத்தரவாதமும் தர வேண்டிய கட்டாயமின்றி முத்ரா திட்டத்தின் கீழ் கடன் கிடைப்பதால் ஆர்வமுள்ள இளைஞர்களும் மகளிரும் முதல் தலைமுறை தொழில் முனைவராக மாறி வருகின்றனர். சிறு குறு தொழில் நிறுவனங்கள், உற்பத்தி, வர்த்தகம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில் சேவை நிறுவனங்களுக்கு சேலம் மாவட்டத்தின் முன்னோடி வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி சார்பில் கடன் உதவி வழங்கப்பட்டு வருகிறது. பிரதமரின் சிறப்பு திட்டமான முத்ரா திட்டத்தின் கீழ் ஆயிரக்கணக்கான தொழில் முனைவோர் உருவாகி இருப்பதாக கூறுகிறார் பாரத ஸ்டேட் வங்கியின் துணை பொது மேலாளர் பாலானந்த்.
2: We have 8 districts under our control and 4 regional offices and around 206 branches. I want to share our success in PM Mudra scheme during the last financial year and also during the year. So in fact, during the last financial year, we were able to sanction more than 8,337 application forms amounting to more than 350 crore. And this has been a very big achievement. The reason is we were able to propagate the scheme in a big way, and the acceptance levels and the success of the public through the scheme to become an entrepreneur has been very, very good, wherein the first-time entrepreneurs, the people who have got an idea, a thought or a dream, were able to implement that dream and make it a reality through the scheme. And the second important point is they were able to avoid the middlemen or the private financiers, wherein in this Mudra scheme, the interest rate is very low. There is no guarantee required. We don't require any collateral security. And the amount from 50,000 to up to 20 lakhs can be taken as a Mudra loan. This loan, in a big way in our jurisdiction, we were able to do it and get tremendous success. And another important highlight is now the scheme is being done by the present entrepreneur himself. The person who wants to, who initially started to become a worker, has become an entrepreneur. And that entrepreneur is now able to share his successes to his other suppliers and other workers, wherein it has spread multifold. Geometric proportion, this success is spreading, and in our area the acceptance rate has been very good. For the present financial year, we have been able to sanction more than 1,000 application forms amounting to around 100 crores. So that itself shows during the last 2 months what is the impact and what is the improvement and the acceptance level of this scheme. So I request everyone, take this opportunity of having your dream into reality. Everybody will have that dream of becoming an owner or being an entrepreneur. That is possible in a big way. As you know, the scheme nurtures right from the initial level up to the growth of 20 lakh.
1: உரிய நேரத்தில் கடன் உதவி, எளிமையான நடைமுறைகளுடன் உத்தரவாதம் தேவையில்லாத உடனடி கடன் என்பது முத்ரா திட்டத்தின் முக்கிய அம்சங்களாக திகழ்கின்றன. இதனால் தங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தி தொழில் முனைவோராக மாறும் வாய்ப்பு சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஏழை எளிய மற்றும் நடுத்தர குடும்பத்தினருக்கு கிடைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.
3: முத்ரா லோன்ல வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் 10 லேக்ஸ் கிட்ட அமௌண்ட் அப்ளை பண்ணியிருந்தது. அதுக்கான அமௌண்ட் எனக்கு வந்து சீக்கிரமாக எனக்கு அப்ளை பண்ணி கொடுத்தாங்க. பேங்க் சைடு சப்போர்ட் பண்ணாங்க. ஃபர்தராக எனக்கு பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு 5 லேக்ஸ் கிட்ட தேவைப்பட்டது. அதுவும் அப்ளை பண்ணும்போது என்னுடைய பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ், என்னுடைய லோன் திருப்பி ரீபே பண்ணுறதுலாம் வச்சு எனக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதோட இமீடியட் அமௌண்ட் வந்ததும் என்னோட பிஸ்னஸ் டெவலப் பண்ணி இப்போ என்னோட பிஸ்னஸ் வந்து நல்லா சக்ஸஸாக ஓடிட்டுருக்கு. ஸோ அதுக்கான சப்போர்ட் வந்து முத்ராலேருந்து எனக்கு கிடைச்சதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன்.
4: நான் வந்து 2020 8 லட்சரூபா முத்ரா லோன் வாங்கியிருந்தேன். அது வந்து ஒரு 4 குடும்பத்தை நல்லா டெவலப்மெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் என்னுடைய வரவு செலவு பார்த்துட்டு முத்ரா லோனில் மறுபடியும் இன்னும் ஒரு 7 லட்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 5 லட்சரூபா கொடுத்துருக்காங்க. முத்ரானால எனக்கு நல்ல பெனிஃபிட் தான் வந்திருக்குங்க.
1: திறமையான தொழில் முனைவோர் பணத்திற்காக காத்திருக்காமல் உடனடியாக தொழில் தொடங்கும் வாய்ப்பினை பிரதமரின் முத்ரா திட்டம் உருவாக்கி முத்திரை படைத்துள்ளது என்றால் அது மிகையல்ல.
0: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். வளரிளம் பெண்களின் உடல் நலனை பேணிக்காக்கும் வகையில் மாதவிடாய் காலங்களுக்கான சானிட்டரி நாப்கின்கள் அவர்களுக்கு வழங்கப்படுவதாக மத்திய சுகாதார அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவின் அடையாளமாக போதைப்பொருள் பழக்கமற்ற இளைய சமுதாயம் உருவாக வேண்டியது அவசியம் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை சமூக

0: கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. நாட்டில் உணவு தானியங்கள் தேவையான அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பொது சுகாதாரத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு 2014 இருந்ததைவிட தற்போது மும்மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது.
1: இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேயர்கள் இப்பொழுது கேட்டு ரசிக்கலாம் திரை காணும் நிகழ்ச்சியின் முதல் பாடல். லப்பர் பந்து படத்திற்காக பிரதீப் குமார் கே சிவாங்கி பாடியிருப்பது.

0: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரர், எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: திரைக்காணத்தின் அடுத்த பாடல் வெறுமன் படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா, அதித்தி சங்கர் பாடியிருப்பது.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேமை ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டி

0: யாரம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேரம் 8:29. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கானத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறது சென்னை வானொலி 100.1 FM கோல்டு. ஒலிக்கும் அடுத்த பாடல் தொடரி படத்திற்காக ஹரிச்சரன் ஸ்ரேயா கோஷல் பாடியிருப்பது.

0: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா? இல்லையே. அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
1: சிக்னல் எடுத்த உடனே போயிடலாம் இல்லையா? அதனாலதான்.
0: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
1: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
0: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைனா என்னங்க? அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியா அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.
2: சென்னை வானொலி 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தின் அடுத்த பாடல் பிரதீப் குமார் பாடியிருப்பது படம் கருப்பன்.

0: கற்படை ஸ்வயமகி கற்படை பாரதிய சேனா.
1: நிறைவு பெற்றது திரைகானம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்களினி கேட்கலாம் திரைகானம். நிகழ்ச்சியின் முதலில் பி.பி. ஸ்ரீனிவாஸ் எஸ். ஜானகி பாடிய பாடல் படம் வெண்ணீராடை.

ஒலித்த குரல்கள் மீண்டும் ஒலிக்கிறது. கன்னித்தாய் படத்திற்காக பாடல் ஒலிக்கும் நேரம் 11:30. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை கானம். வழங்கிக் கொண்டிருப்பது 100.1 FM கோல்ட் அலைவரிசை.

0: பூவா தலையா படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல்.
1: பூவா தலையா போட்டா தெரியும் நீ யார் நானா பார்த்து விடு.

சுண்டா தான் சுண்ட சொல்லும், கண்டவன் வாயை கிண்ட சொல்லும். காசிருந்தா தான் சுண்ட சொல்லும், கண்டவன்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் இரவின் மடியில். நிகழ்ச்சியில் எங்க ஊரு பாட்டுக்காரன் நாயகன் ஆகிய படத்திலிருந்து பாடல்கள் ஒலிக்கின்றன. நிகழ்ச்சியின் துவக்கமாக எங்க ஊரு பாட்டுக்காரன் பட பாடல்கள்.

கேட்டுக் கொண்டிருக்கிறது நாயகன் படத்திலிருந்து. ஒலிக்கும் குரல்கள் இளையராஜா மற்றும் கேள்வி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: நேர்களை நீ கேட்கலாம் நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் சவாலே சமாளி, ரிக்ஷாக்காரன், சுமதி என் சுந்தரி ஆகிய படத்திலிருந்து பாடல்கள் ஒலிக்கின்றன. முதலில் ஒலிக்கிறது சவாலே சமாளி படப்பாடல்.

அடைக்கிறேன். ஆணையிட்டு சொல்லுறேன்னா அதுல உங்க பணத்தினரே அடைக்கிறேன், ஒடுக்கிறேன், அடக்கிறேன்.

இரவு நேர இன்னிசை மழையாக வலம் வர இருக்கிறது. நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் இன்று புதுநெல்லு, புதுநாத்து மற்றும் தர்மதுரை ஆகிய திரைப்படங்களிலிருந்து ஒரு சில பாடல்கள் நம்மை மகிழ்விக்க காத்திருக்கின்றன. முதலாவதாக இளையராஜா குழுவினரோடு பாடியது புதுநெல்லு, புதுநாத்து திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது.

நேரம் 2:15. மனம் விரும்பும் கானங்களை காற்றாலைகளில் இசைத்து மகிழ்கிறது, நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடல் எஸ் ஜானகி, மனோ மற்றும் குழுவினர் குரல்களில்

நேரம் 2:20 ஒலித்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் FM கோல்ட் 100.1 MHz. அடுத்து வருவது S. ஜானகியின் குரலில் தனிப்பாடல் ஒன்று.

நேரம் 2:25. மென்மையான கானங்கள் உலா வந்து கொண்டிருக்கிறது. நெஞ்சம் மறப்பதில்லை மூலமாக வழங்கிக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. வரையிருக்கும் அடுத்த பாடல் சித்ரா மற்றும் உமாரமணன் ஆகியோர் குரல்களில்.

நேரம் 2:31. ஒலித்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி ஆகியோர் பாடியது.

நேரம் 2:36 நிமிடம். ஒலித்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. இதுவரை உலா வந்தது புதுநெல்லு புதுநாத்து திரைப்படத்திற்காக சில பாடல்கள். அடுத்ததாக SP பாலசுப்ரமணியம் குரலில் வருகிறார் தர்மதுரை.

நேரம் 2:41 ஒலித்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz மீண்டும் ஒலித்த குரல் மற்றும் ஒரு கானத்திற்காக ஒலிக்கிறது.

டாக்டர் கே ஜே யேசுதாஸ் குரலில் பாடல் ஒலித்து முடித்த இந்த நேரம் 2:46. ஒலித்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை, ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. அடுத்ததாக வரும் பாடல் மனோ மற்றும் எஸ் ஜானகி ஆகியோர் குரல்களில்.

நேரம் 2:51. இல்லம் நாடி வந்து இனிமையான கீதங்களை இசைத்து மகிழ்கிறது. நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்ட் 100.1 MHz நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் SP பாலசுப்ரமணியம் மற்றும் S. ஜானகி ஆகியோர் குரல்களில். இசைக்கோர்வை இளையராஜா.

0: on the suspected hideouts amid narrowing down of the cordon to eliminate terrorists hiding in the region. National Security Advisor Ajit Doval called for decisive action against terrorism and said there cannot be double standards in the fight against it. While addressing an international security forum in Russia yesterday, Doval said responsible nations have to evaluate their choices. And that is the end of this news bulletin.
1: நேரம் 4:10.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
3: பொங்கும்மங்கலம் நிகழ்ச்சியில் பழைய சீவரம் ஜி காளிதாஸ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். மாம்பலம் எஸ்பி அருளானந்தம் அவர்கள் தவில், ஏகாம்பரேச நாயிகே முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, கர்நாடக சுத்தசாவேரி ராகம் ஆதித்தாளம்,

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பழைய சீவரம் ஜி காளிதாஸ் அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து மாமவத்து ஸ்ரீ சரஸ்வதி ராகம் ஹிந்தோளம் ஆதிதாளம் மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம்.

0: இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பழைய சீவரம் ஜி காளிதாஸ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். மாம்பலம் எஸ்பி அருளானந்தம் அவர்கள் தவில்.
1: ஆகாஷவாணியின் எஃப்எம் கோல்ட் 100.1 மெகாஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: நமஸ்கார், ஆகாஷவாணி சமாச்சார் கே சாத் மேன் நவீன் சக்சேனா. उपराष्ट्रपति सीपी राधाकृष्णन आज से कर्नाटक, गोवा और केरलम के 3 दिन के दौरे पर रहेंगे।

0: நேரம் 5:10.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை FM கோல்டு 100.1.

புலர்கின்ற அதிகாலை பொழுதில் நேயர்களுக்கு இசை விருந்து படைப்பதில் பெருமை கொள்கிறது ஆகாஷ்வாணியின் FM கோல்டு 100.1 MHz. காலை 6 மணி வரை கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் முதல் பாடல் டாக்டர் சீர்காழி S. கோவிந்தராஜன் குரலில் ராமு.

டாக்டர் சீர்காழ் எஸ் கோவிந்தராஜன் மற்றும் டி எம் சவுந்தரராஜன் ஆகியோர் குரல்களில் பாடல் ஒலித்து முடித்த இந்த நேரம் 5:16. இது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பி. சுசிலா குழுவினரோடு பாடியது சாந்தி நிலையம் திரைப்படத்திற்காக.

நேரம் 5:20 ஒலித்துக் கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் குரலில் தெய்வமகன்.

மனம் விரும்பும் கானங்களை காற்றாலைகளில் இசைத்து மகிழ்கிறது. புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz-இல் பண்பலை சொல்லும் நேரம் 5:24. அடுத்ததாக TM சவுந்தரராஜன் குரலில் பாபு.

இதமான கானங்களால் காலை பொழுதை அழகாக்கி கொண்டிருக்கிறது. புலரும் பொழுது வழங்கிக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸ். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் ஆகியோர் குரல்களில் தெய்வம்.